மணி கலலன் கற்பித்தே சால கண்ணிய கௌகிலி சேரகலேவா ஊகல வாக்கிட்ட உண்டசுரா கல வெண்ணல சிந்து வரம் மீரா பூதன கற்ப மணஞ்சினவாடா பாபபு விரகமு பலிகுணரா மனசுன் தேமாயா வீரா மனசுன் தேமாயா வீரா.